0: This was covered with complete oil. There was a complete, like a sheet of oil on the water here. And the smell used to be so strong of the oil. It was there everywhere.
1: Most people who live in these areas, they are fishermen. And they could not go fishing for several months. So it was a massive emergency situation. And it was quite heartbreaking to see people impacted because their livelihood was impacted.
2: மீனவர்களுக்கும் ஆறுக்கும் கடலுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கு. இது வந்து ஒரு தொப்புள் கொடி வரும் மாதிரி இதை வந்து சாதாரணமாக பிரித்து எடுத்துன்னு போயிருந்தது. கிட்டத்தட்ட அந்த மலைக்கு அப்புறமா ஒரு 45 நாள் நாங்கள் வந்து தொழிலுக்கே போகல. நாங்கள் எப்படி சாப்பிட்றது, எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் சாப்பிட இது பண்ணுறது. 24 வேதிப்பொருட்கள் நிறைந்திருக்கு அந்த கழிவில். அந்த வேதிப்பொருளை தான் நாங்கள் கையால் அள்ளி தான் சுத்தம் பண்ணாங்க. எங்களுக்கு எப்படினாக்கா எங்கள் ஆறை நாங்கள் உடனே சுத்தம் பண்ணணும். நான் திரும்ப நான் ஆற்றுக்குள்ள போய் நாங்கள் வந்து மீன் பிடிக்கணும். திரும்ப நாங்கள் வந்து எங்கள் குழந்தை குடி காப்பாற்றணும். கிட்டத்தட்ட இந்த ஆயில் பாதிப்பால் இந்த ஆற்றில் வந்து மீண்டும் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆகும். திரும்ப வந்து மீன்கள் வந்து உற்பத்தி ஆகுறது.
3: ஆமாம், செல்ஸ் போயிட்டு இருக்கு சார். ஸ்டார்டிங்ல மட்டும் தான் கொஞ்சம் இது வரும். ஆனால் மீன் நிறைய கிடைக்கல வருமானம் தான்.
4: சாப்பிடும் போதே இப்போ டேஸ்ட்
0: அங்க ஆயில் லீக் இருந்துச்சு இல்லையா, அதனாலதான் கேக்குறாங்க.
2: அலையாத்தி கடல் நிறைந்த ஒரு ஆற்று பகுதி, அதிகப்படியான கடல்சார் உயிரினங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பெரிய முகாந்தரம் இங்க தான் இருக்கும். அதாவது 100% மீன் பிடிச்ச இடத்துல 50% மீன் எங்களுக்கு வந்து.
1: The oil spill actually had impacted mangroves very badly. As you can see here, the oil deposits were there in the roots. So we have come here to see the restoration of mangroves. Mangroves are basically super fighters. The super fighters of climate change. You can say that they have magical powers in the sense that they are so resilient that they not only provide a bio shield, but I know for sure that in Tamil Nadu, when the tsunami hit in 2004, communities which are in coastal areas, many of those villages were protected because they had the bio shield of mangroves. So they are super fighters and they need to be protected at any cost.
5: Saturday on Japan Hour.
6: It's raining Armageddon now.
5: Cycle around Nagasaki, where its World War II history remains unforgotten. However, that's not the history that people want to be remembered for. Japan Hour, Saturday on CNA.
7: Japan Hour is brought to you by Sumitomo Corporation. MUFG, committed to empowering a brighter future. Zip Air, no fuel surcharge from 216 Singapore dollars. And IHI.
8: I'm looking for a co-host. Anyone can apply.
9: Wait a minute. I shouldn't be surprised. AI is changing what robots can do. How are robots helping with our manpower crunch?
10: It was actually one of our co-MC on stage.
11: You found your new co-host.
8: Talking Point, Sunday on CNA.
12: I'm back. My name is Shermin, and you might know me from my search for the one. Now that is done and dusted, I'm on a new quest now. One that involves my all-time favorite manga, Berserk. And the artist behind it, Kentaro Miura.
4: Kentaro Miura is a very private person. He's some like figure shrouded in mystery.
12: But with Miura no longer around,
13: I guess I'm 34 years too late.
12: I'm banking on others to tell me more about him.
4: Oh, how is Kentaro Miura's personality like? I'm
12: so desperate, I'm even reaching out to manga legends. Just to find out more about Berserk and Miura. Watch Shermin's Manga Mayhem on demand at cna.asia.
14: Let's go!
15: South Korea was one of the most homogeneous societies on Earth. That is changing.
16: 진짜로 경험해보고 싶다 이런 욕망이 생기는 거죠.
17: 그래서 청소년층이나 우리 국내에 거주하는 내국인으로는 충당이 안 되는 시점이 됐고.
15: South Korea's government now considers the country multicultural. But are newcomers truly accepted?
18: 그래서 굉장히 한국 사회에서 차별적인 부분이 분명히.
15: Insight Thursday on CNA.